0: சர்வநாம தரம் சிவம் சச்சிதானந்த ரூபம் அத்வைதம்.
1: Divine Discourses, delivered by Bhagwan Baba during the summer course conducted in the year 2002.